0: ಪ್ರಸಾರ 107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು.
1: ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಧ್ವನಿ ಮುದ್ರಿತ ಪ್ರಸಾರ.
2: ಹಲೋ, ಹಾಯ್, ನಮಸ್ಕಾರ, ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ. ಕೇಟೊಂಡುಲಾರ್ ಇದೆ ರೆಡಿ ಸಾರಂಗ್ 107.8 FM. ಇದೆ ರಂಗ ರಂಗರು ಜೀವನ. ಎಲ್ಲರೂ ಒಂದೈತು ಒಟ್ಟೈತು ಮುಂಡ್ರೋ ಏಕೈಕ ವಿಶೇಷ ನೇರ ಪ್ರಸಾರದ ಕಾರ್ಯಕ್ರಮವೇ ಇದೆ. ಮೈಕಲ್ ದಬಲ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇಂಡತೋ ಮೈಕಲ್ ದಬಲ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮತ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕಲ್ಬು ನರ್ಞ ಸ್ವಾಗತ. ಎಪ್ಪವು ನಂಗೆ ಮೈಕಲ್ ದಬಲ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಬಿಸಿಯೊತ್ತೊಟ್ಟಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಹಿತಿಗಳೊಟ್ಟಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಬಿರಂದರೊಟ್ಟಿಗೆ ನಂಗೆ ಮುಂಡೆಂಟು ಬಂದೊಂಟಿದ್ದೆ. ಸೊ ಇಂಡು ಕೂಡ ನಂಗಳೊಟ್ಟಿಗೆ ಅವ್ರ ಬಿರಂದರ್ ಖಂಡಿತವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಉಂಡು ಅದು ಆರು ಏದಂಟು ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಚೆಲ್ಲೆ. ಇಂಡತ್ತೆ ನಂಗಲೇ ಟಾಪಿಕ್ ಕೂಡ ಮಾದಕ ವ್ಯಸನ ಮುಕ್ತ ಸಮಾಜ. ಖಂಡಿತ ಮಾಹಿತಿ ಇದು ಅಗತ್ಯ ಮಾಹಿತಿ ನಂಗೆ ಪಲ್ಕ ಬರೆಯ ನಾಯಂಕೆತು ಅವರು ವಿಚಾರ ಕೊಡಬೇಕು. ಚೆನ್ನಂಗೆ ಈ ದುಶ್ಚಟಂಗ ಅದು ವ್ಯಕ್ತಿಯ ಬದುಕು ಅವಂಡ ಕುಟುಂಬ ಸಮಾಜದ ಮೇಲೆ ಅವರು ನೇರ ಪರಿಣಾಮ ಕೂಡ ಬೀರರಂಟು ಕೂಡ ನಂಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊಂತಿಲ್ಲಂಕೆತು ಅವರು ವಿಚಾರ. ಅದರ ಸೇವನೆ ಇಟ್ಟಿಕೋ ಅದು ದೈಹಿಕ ಮಾನಸಿಕ ಆರೋಗ್ಯತೆ ಮೇಲೂ ಸಮಾಜದ ಆರೋಗ್ಯತೆ ಮೇಲೂ ಕೂಡ ಬೆಲ್ಲರೂ ಪರಿಣಾಮ ಕೂಡ ಬೀರದ ಇಟ್ಟಿಕ್ರೆ ಆಯಸಬಲು ಮಾದಕ ವ್ಯಸನ ತಡೆಗಟ್ಟುಗೂ ಬೇನೆಯಿತು. ಈ ಸಮಾಜದ ಎಲ್ಲ ವಿವಿಧ ಸ್ತರತ್ತು ಆಲ್ಮಾರು ಕೂಡ ಇದು ಒಟ್ಟಿಗೆ ಕೂಡಿತೆ ಕೈ ಜೋಡಿಸಿರಂಕೆತ್ತು ಅನಿವಾರ್ಯತೆ ಖಂಡಿತ ಮಾಹಿತಿ ಕೂಡ ಉಂಟು. ಈ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್ ಕರ್ನಾಟಕ ನಶಾ ಮುಕ್ತ ಕರ್ನಾಟಕ ಚೊಲ್ರಂಕೆತ್ತು ಅವರು ಅಭಿಯಾನ ನಡಬಾಟಿ ಅಂಟುಂಡು. ಈ ಅಭಿಯಾನದ ಮೂಲಕ ಈ ಮಾದಕ ವ್ಯಸನರೆ ಹೆಂಗನ ತಡೆಗಟ್ಟನು ಇದಕ್ಕೆ ಬೇನಾಯಿತು ಲಂಕೆತ್ತು ಬೇರೆ ಬೇರೆ ರೂಪದಲ್ಲಿ ಲಂಕೆತ್ತು ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೂಡ ನಡೆದುಂಟುಂಡು. ಆ ಅಭಿಯಾನ ಏದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಏದು ಇದರೆಲ್ಲದ ವಿಷಯದಲ್ಲೂ ಕೂಡ ಇಂಡತ್ತೆ ಈ ಅವರು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಂಗೆ ಮುಂಡುವ ಪಿನ್ನ ಮಾದಕ ವ್ಯಸನ ಅದರ ಸೇವನೆಂದ್ರೆ ಸೊ ಅದರ ಬಸ್ತಂಗ ಏದು ಏದು ರೂಪದಲ್ಲಿ ತಡೆಗಟ್ಟ ಇದರೆಲ್ಲದ ವಿಚಾರ ಮಾಹಿತಿ ಇಂಡತನಗಳೊಟ್ಟಿಗೆ ಈ ಅವರು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮುಂಡುಗು. ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಇದ್ರು ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿಟ್ಟು ಲಂಕೆತ್ತು ತಫ್ಲೀಲ್ ಯು ಇಲೆ ನಂಗಲೊಟ್ಟಿಗೊಂಡು. ಸೊ ಎಲ್ಡೆ ಆತ್ಮೀಯ ಮಾಹಿತಿ ಪಿರಿಸತ್ತೋಡು ಕೂಡ ಇಂಡತ್ತೆ ಇವರು ಕಾರ್ಯಕ್ರಮದಿಗೆ ವೆಲ್ಕಮ್ ಹಾಕೊಂಡ್ರೆ ಸ್ವಾಗತ ಸರ್. ಎಸ್, ಓಕೆ, ಹೆಂಗನುಲ್ಲಾರ ಸರ್?
3: ಹುಷಾರುಲ್ಲಾರ.
2: ಎಸ್, ಓಕೆ. ನಶಾ ಮುಕ್ತ ಕರ್ನಾಟಕ ಚೊಲ್ರಂಕೆತ್ತು ಅವರು ಅಭಿಯಾನ ಕೂಡ ನಡಬಾಟಿಂಡ್ರಲ್ಲಾರಿ ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್ ಕರ್ನಾಟಕ. ಈ ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್ ಇವರು ಕರ್ನಾಟಕ ಇದರ ಸಂಘಟನೆ ಎಂದೇ ಅಸ್ತಿತ್ವಕ್ಕೆ ಬಂದು ಪಿನ್ನ ಇದು ಏದು ಸಂಘಟನೆ ಇದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿ ಚಿಲ್ಡ್ರೆಂಟ ಹೆಂಗೆ?
3: ಎಸ್, ಫಸ್ಟಿಗೆ ನಾನು ಸಾರಂಗ್ ಕೇಟೊಂಟುಲ್ಲೆ ಎಲ್ಲ ವೀವರ್ಸ್ ಇದು ಲೀಸ್ನರ್ ಸಾರ್ಲಾರು ಅಂಕೆಲ್ಲರಿಗೂ ನಂಡ ತರಫ್ಲಮರು ಸ್ವಾಗತ ಚಂದೋಂಟು. ನಾನು ಮುಂದುವರಿಕೋ ಇಷ್ಟಪಡ್ರೆ
2: ಓಕೆ.
3: ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್ ಚಿಲ್ರದು ಅವರು ಯುವ ಆಂದೋಲನ ಇಟ್ಟಿಕ್ಕರ
2: ಓಕೆ.
3: ಇದು ಒರು ನಾಲ್ಪು ವರ್ಷತ ಉಲ್ಗತ್ತು ಯೂತ್ ಆರುಲ್ಲಾರು ಅನಲು ಅಂಕೋರು ರೋಡ್ ಮ್ಯಾಪ್ ಕಟ್ಟರದಾಯ ಅವರು ಆಮೇಲೆ ಭವಿಷ್ಯತ್ ಅವರು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಆಯ್ತು. ಅಪ್ಪ ಇದ್ರ ಕಾರ್ಯ ಎಂದ್ರೆ ಚಂದಂಟೆ ಈ ಸಮಾಜದಲ್ಲಿ ಗುರಿ ಅಂತ ಚೆಲ್ಲ ಈ ಸಮಾಜದಲ್ಲಿ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿ ಈ ಸಮಾಜದ ಪ್ರಗತಿಗೆ ಅವರು ನೈತಿಕ ಮೈತ್ರಿ ಸಂಪನ್ನ ಇಟ್ಟುಲ್ಲೇ ಯೂತ್ ಸಾರುಲ್ಲಾರು ಯುವ ಸಮೂಹ ಎದುಂಡ ಅನಲು ರೆಡಿ ಹಾಕರು ಬಲ್ತೆ ಅವರು ಗುರಿ ಐಟಿಕರು ಈ ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್
2: ಪ್ರಮುಖ
3: ಉದ್ದೇಶ ಐಟಿಕರು. ಅಪ್ಪ ಇದ್ರ ಇದ್ಗಾಯ ಅವರು ದೇಹ ದೇಶ ಲೈಕರು
2: ಖಂಡಿತ ಖಂಡಿತ.
3: ಅಪ್ಪ ದೇಹ ದೇಶ ಚೆಲ್ಲಂಬ ನಂಗಲ್ಲಿ ಈ ದೇಶದ್ದು ಅವರು ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಯೂತ್ ಅಫೇರ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಉಂಟುಂಡು ಅವ್ರ ಸಚಿವಾಲಯ ಉಂಟು. ಆ ಸಚಿವಾಲಯದ ನಂಗೆ ನ್ಯಾಷನಲ್ ಯೂತ್ ಪಾಲಿಸಿ ಉಂಟಾಕ್ರೆ NYP ಅಂತ. ಇಪ್ಪ ರೀಸೆಂಟ್ ಆಯ್ತು ಬರ್ತಿರ್ತ ಬಂದದಾಯ 2021 ನ್ಯಾಷನಲ್ ಯೂತ್ ಪಾಲಿಸಿ ಏಪ್ರಿಲ್ ಬರ್ತ ಬಂದದ. ಅದರಲ್ಲಿ ಈ ನಾಳೆ ಯೂತ್ಗೈತು ಇಂದ್ರ ಹಾಕ ಅವರು ಡೀಟೇಲ್ಡ್ ರೋಡ್ ಮ್ಯಾಪ್ ರೆಡಿ ಹಾಕಿರಾರ. ಆ ಅದ್ರ ಚೊಲ್ರದ ಹೆಂಗಂತ ಹೆಂಗೆ ಅವ್ರ ಅಂಜಿ ಪ್ರಯಾರಿಟಿ ಏರಿಯಾ ಉಂಟು ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಸ್ವರ ಹಾಕೋನು ಎಂದಕ್ಕೆ ಚಂದಂಟೆ ನಂಗೆ ಯೂತ್ ಯುವ ಸಂಪನ್ಮೂಲ ಎಂದುಂಡು ಆದರೆ ಮುನ್ಮೂಲ ಕುಂಬರ ಅಂಜಿ ಏರಿಯಾ ಚಂದಂಟೆ ಒಂದಾಮತ್ತೆ ಎಜುಕೇಷನ್ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಅದರಲ್ಲಿ ನಂಗೆ ಯೂತ್ ರೀ ಯಾರ ಯಾರ ಮುನ್ನೋಲ್ ಕೊಂಬರ ಬರೀ ಅಕಾಡೆಮಿಕ್ ಇಟ್ಟು ಹಂಗ ನಾಲೆಜ್ ಇರ್ತೇಮೆ ಯಾವ್ಲೆ ಬೇರೆ ಒಂದೆಲ್ಲ ನಾಲೆಜ್ ಉಂಡು ಅದೆಲ್ಲ ಎಡ್ತಿಟ್ಟು ಹಂಗಲ್ಲ ಹಂಗ ರೆಡಿ ಹಾಕೊಂಡು ಈ ದೇಶದ ಪ್ರಗತಿಗಾಯಿಟ್ಟು ಹಂಗ ಎಂದೆಲ್ಲ ಕೊಡುಗೆ ಕೊಡುಗೆ ಸಾಧ್ಯ ಉಂಡ ಆ ಟೈಪ್ ಹಂಗ ರೆಡಿ ಹಾಕೊಂಡು ಚೊಲ್ತು ಆ ಪಾಲಿಸಿಲು ಅದೇ ಪಾಲಿಸಿ ಐಟಿಕ್ರೆ ಸಾಲಿಡಾರಿಟಿ ಯೂತ್ ಮೂಮೆಂಟ್ ರೀ ಅದು ಇನ್ನು ಜಂಡಾ ಮತ್ತೆ ಇದು ಪಾಲಿಸಿ ಅಂದ್ರೆ ಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಅವ್ರು ಯೂತ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಯೂತ್ ಲೀಡರ್ಶಿಪ್ ಪಿನ್ನ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಚಂತ ಈ ಯೂತ್ ಫೇಸ್ ಆಗ್ರೆ ಚಮ್ಮಿ ಸವಾಲಿಕ್ಕರು ಯಾವ இது சமாஜத்தில் ஜம்மு ஃபீஸாக்கிற சவால் இதெல்லாம் எங்கே எதிரிசா உடனே யூத் அங்கே மைக்ரேட் ஆவான் வேற கண்ட்ரிக்கு போன்ட்டு உடனே இந்த ஒன்று ஆக்குறேன் கண்டுட்டாங்க ஒரு நெல்பீத்தில் சேர்க்கிற போலத்தே ஒரு ஒரு சொசைட்டி உண்டாக்குறது அங்கத்து காரியக்கிரமெல்லாம் ஆக்கணும் சென்று நாங்கள் கேந்திர சர்க்காரத்து சச்சிவாலய ஈவன் என் வாய்ப்பில் செல்றேன் அதே சொசைட்டிக்கு சொலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ஆக்கோண்டு மூணாவது பாயிண்ட் எந்த வச்சிருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் பின் ஆண்டர்பிரினர்ஷிப்
4: பண்ணிட்டு
3: உத்தியோக பின் உத்தியம கௌசலம் ஈ பின்ன சமஸ்ய அது எனக்கு வந்து ஏது ஈ உத்தியோக நிருத்தியோக செல்றது அப்ப அதே சொன்னு தச்சாவில் இப்ப யூத்துல எந்தெல்லாம் அவகாசம் உண்டு நாங்கள் நோக்கிட்டு அங்கு உத்தியோகம் உண்டாக்குறோம் போல இல்லாட்டி அங்கே எல்லாம் ஒரு பிசினஸ் தொடங்குற போல இங்கத்த ஒரு அவகாசத்தை முட்ட நாங்க யூத்ரே கொம்மண்ட போல
4: இப்ப
3: உத்தியோக கோடிங்க பெறந்த அவகாசம் உண்டான்னு சொல்லி தேடுற போல இதே சொசைட்டிக்கு சொல்றாட்டி யூத் மூமெண்ட் ஆக்க போண்டது பாரி இம்பார்ட்டன்ட் ஆயது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நீங்க எத்தனை இம்பார்ட்டன் பரே பைசா மேமே ஆகல ஒரு ஆரோக்கியகர சமாஜம் வேணும் யூத் ஆரோக்கியகரமாயிட்ட மாத்திர ஆரோக்கியகர ஒரு ஒரு ராஷ்ட்ர நிர்மாணம் சாத்தியம் அதுக்குள்ளே சொரசா ஈ சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ஆக்குறது ஃபைனல் ஆகத்துள்ள ஒரு ப்ரையாரிட்டி ஏரியா ஏதில் நாங்களே சச்சிவாலய சொல்றது அது எந்த சொன்ன சோசியல் ஜஸ்டிஸ் ஆறு நியாயத்துப்பாட்டு நாலு நியாயம் ஆக்கிற நியாயா ஆறு சமாதான நியாயம் கிட்டிட்டலாமா அப்ப அங்கு ஈ யூத்துங்க போயிட்டு அது எத்துப்பாட்டு போல ஆக்கும் ஆரியத்திலும் நல்ல சமாஜத்தை அபிவிருத்திக்கு யுவக்கமாறு பண்டபல ஆக்கும்னு சொல்றது அஞ்சாமத்து ப்ரையாரிட்டி ஏரியா ஆயிட்டு இது 10 வருஷத்து ரோடு மேப் ஆயிட்டு இதோ 2030 ரோல்கா இதுல சாதனை ஆக்கணும் சர்க்கார வயசு அதே பத்து பாயிண்ட் ஆயிட்டு சொல்லாட்டு யூத் மூமெண்ட் தேய துவஷத்துல காணக்கிட்டு அதெல்லாத்த ஒரு ஜெண்டு பாயிண்ட் இந்த சந்தேன் நான் முஸ்லீம் சமுதாயம் உண்டு இப்ப ஈ முஸ்லீம் சமுதாயம் ஒரு இஸ்லாமியர்களை சேர்க்கும் போல நல்ல ஒரு மனுஷன் மாறாய்த்து சொசைட்டிக்கு எல்லாருக்கும் பெருசம் இஸ்லாம் சொன்ன ஒரு சாந்தி தர்மன்றிங்க இப்ப அது நான் ஒரு மாதிரி அவரபுல யூத்ரே எடுத்து வரணும்னு சொல்ற உத்தேசம் ஈ சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் உண்டு அதே அப்ப நான் சொன்ன பண்ற பாயிண்ட் எந்த சொன்னேன் இப்ப நஷா முக்த கர்நாடகா இப்போ சொல்டாரிட்டி யூத் மூமெண்ட் டிசம்பர் 18 பெங்களூரில் ஒரு ராஜ்ய சம்மேளனம் நடக்க போகணும் இப்போ ஆ சம்மேளனத்தை பாகமாயிட்டு நஷா முக்த கர்நாடகான்ட்டு ஒரு அபியான அக்டோபர் 10 நவம்பர் 10 தோல நடக்க போகணும் பார்த்தீங்கன்னா வேற வேற காரியக்கிரம சம்வாத காரியக்கிரம ஆல்மாரு முட்ட அப்ரோச் அவரு கம்யூனிட்டி அப்ரோச் அவுத்து பேட்டி கொடுத்து ஈ பகையில் நீங்கள் சென்ன ஜாகிரத்த ஆகணும் நீங்கள மக்கள் நீங்கள் ஈ மாதக்க விசனத்தில் நின்றுத்து பச்சவாக்கணும் சொல்றதாய எச்சரிக்கை கூட ஜாகிருத்தி கொடுக்குற போலத்து
4: மாதக வசன முக்த சமாஜ இத்தனக்கு வேணும் அவரு அதே போலமே இடீ கர்நாடக மாத்திரல இடீ பாரதமே ஈ நஷ முக்த கொண்டு ஒரு நல்ல ஒரு ரூபத்தில் வரணும் ஒட்டரைத்து நமக்கு நோக்க சாத்திய அவர் எந்திரிச்சதுட்டாங்க இப்பறத்துக்கு நீங்க கண்டு போல ஈ நஷ மாதக்க வசன எத்தனை மட்டத்துக்கு சமாஜத்து மேல் பெல்ல ஒரு துஷ்பரிணாம பீரி என்று எந்திரிச்சுட்டார்
3: இப்போ நாங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்
4: ஓகே
3: அது ஒரு ரிப்போர்ட் தந்து முன்னாள் ஒரு ரிப்போர்ட் தந்து ஆ ரிப்போர்ட்ல அது செல்று ஈ தேசத்தை 8 கோடி ஆள் 5 கோடி ஆள் மாறு கெனபிஸ் செல்ற ஒரு ஒரு மாதக்க வசனம் அது யூஸ் ஆக்கி விட்டுள்ளாருன்ட்டு அது வெளியாகிறார் 8.5 லாக்கிரத்துல ஆள் மாதிரி இன்ஜெக்ஷன் போலத்தை நீங்க காணுவா இந்த இவட எங்க மாதக்க வசனத்தை போட்டோ பருமாமா இல்லை வீடியோ காணுமாமா இன்ஜெக்ஷன் கொடுத்துவாங்க ஒரு இந்த மாதிரி நஷாக்கு போன்ற போலத்தை நாங்க காணுவோம் அங்கத்து சாதாரண 8.5 லாக்கு ஆள் மாதிரி அதுக்கு வெளியாகிறாரு சொல்றது ஒரு ரிப்போர்ட் தண்டாது இது நாங்கள் இது அதெல்லாண்டு அதெல்லாண்டு சுமார் 7 கோடி ரத்தம் ஏழு ஒரு മുപ്പോ കോട്ടി രത്ര ആൾമാർ ഈ മദ്യ ഇങ്ങനത്തെല്ലാം ഉണ്ടല്ലേ, ഇങ്ങനത്തതിൽ റെഗുലറായിട്ട് അങ്ങനെ അങ്ങനെ നെമ്മതി കാണുക ബയസി ഉണ്ടല്ലാറുണ്ട്. ഇങ്ങനത്തെ റിപ്പോർട്ട് തണ്ട്. അപ്പൊ ഇത് എത്ര ഡേഞ്ചറസ് നോക്കൂ ചെന്നാ, ഈ ദേശം ഇങ്ങനത്തെ ദേശം തന്നെയെങ്കിൽ ഈ ദേശത്തിൽ 140 crore ജനസംഖ്യ പ്ലസ് മുമ്പുണ്ട്. 140 crore ജനസംഖ്യയിൽ 100 crore എത്ര ആറുള്ളവർ കേട്ടെങ്കിൽ ഈ 40 വർഷ കീഴിൽ ബാലക്കാർ
4: യുവക്കന്മാർ.
3: അപ്പൊ നിങ്ങൾ 100 crore എത്ര ആൾമാർ ഈ ഇതിക്ക് എൻട്രായിട്ടായെങ്കിൽ മാദക വ്യസനത്തിക്ക് എൻട്ര ഇന്ദ്രാവസ്ഥ ചെന്നിട്ടെങ്കിൽ വാരി സ്പീഡിൽ ഈ മാദക വ്യസന സ്പ്രെഡ് ആയിട്ടുണ്ട്. അതൊക്കെ കാരണമുണ്ട്. ഈ നമ്മൾ ഇന്ത്യ ചൊല്ലത് എങ്ങനെ ചെന്നിട്ടെങ്കിൽ ഒരു ഒരു ഈ വിഷയത്തിൽ ഇത് ഈ മാദക വ്യസന ഇല്ലെങ്കിൽ മാദക ദ്രവ്യ സാഗാട്ട ചില്ലറല്ല ഈ വിഷയത്തിൽ ഞങ്ങളുടെ കൺട്രി എങ്ങനെ ചെന്നിട്ടെങ്കിൽ ഒരു സാൻഡ്വിച്ച് പോലെ ഒരു സൈഡില് പാകിസ്ഥാന അഫ്ഗാനിസ്ഥാന ഇറാൻ ഇത് ഗോൾഡൻ ക്രിസന്റ് ഈ ബംഗാറോ മാദണ്ട് പരിചന്ദ്രത്തെ പേർ ഇനോർ സൈഡിൽ ഞങ്ങൾ ഇപ്പർ സൈഡിൽ ഗോൾഡൻ ട്രയാങ്കിൾ ചെന്ന് ബംഗാർ ത്രിഭുജ ത്രികോണ ഇങ്ങനെയുള്ള ചെല്ല. അപ്പൊ അതിൽ തായ്ലൻഡ് മയന്മാർ ലാവോസ് വിയറ്റ്നാമു ഈ ജെൻഡർ പ്ലേസ് ഉണ്ട്. ഈ ജെൻഡർ പ്ലേസിൽ നിങ്ങൾ ഒ പി എം ചൊല്ലുന്ന സാമൻ ഹൈയസ്റ്റ് പ്രൊഡ്യൂസ് അവരെ ജാഗായിട്ടിക്ക് ഇന്ത്യ വേൾഡില് ഈ ജെൻഡർ നടുമായിട്ടിക്ക് ഇന്ത്യ ഉള്ളു ഈ ജെൻഡർ നടുവ ഇന്ത്യ ഉള്ളു മുന്നേറ്റ പോലെ സജീവാലയമേ ഒരു റിപ്പോർട്ട് പറത്തിട്ടതിൽ നമുക്ക് പിടിയാവും പാതിക പാതി ഈ രജിസ്റ്റേർഡ് കേസ് എന്നുണ്ടാ ഈ മാദക ദ്രവ്യത്തിന്റെ വിഷയത്തിൽ രജിസ്റ്റേർഡ് കേസ് എന്നുണ്ടാ അത് റിപ്പോർട്ട് ആവുക നിങ്ങളെ പഞ്ചാബ് നിങ്ങളെ ഹരിയാന ഡൽഹി ഉത്തർപ്രദേശ ഈ സൈഡില് നിങ്ങൾ സിക്കിം മിസോറാം അസ്സാം മണിപ്പൂർ ഈ ജെൻഡും ഒന്ന് ഗോൾഡൻ ക്രസന്റും ഇനൊന്ന് ഗോൾഡൻ ട്രയാങ്കിൾക്കും മുട്ടമുട്ടയിൽ ഉള്ളത് ആ ജാഗയ്ക്ക് എൻട്രി അവർ ചെയ്ത് അന്യത്ത് കീഴ്വർഗ ചെമ്മനാരെ വേണ്ട എവിടെയോ ഈ നോർത്ത് ഇന്ത്യ ചുണ്ട ജാഗ ഔട്ട് നിങ്ങളെ ഞങ്ങളെ ഞങ്ങളെ ഉത്തര ഭാഗ്യക്ക് പറയും അത് ചെമ്മനാരെ വേണ്ട എന്നിങ്ങനെ മുന്നാട്ടത്തെ പോലെ ഞങ്ങളുടെ ഒക്ടോബർ ജെൻഡിക്ക് ഒക്ടോബർ ജെൻഡിക്ക് ഞങ്ങളുടെ ആന്റി ഡ്രഗ്സ് ഇതാക്കറോ ഡേ ഉണ്ട് ആചരണ ആക്കറ.
4: അപ്പൊ
3: അതിന് ഒരു വാരം മുന്നല്ലോ ഞങ്ങൾ മണിപ്പാൽ ഞങ്ങൾ മുട്ടത്തെ മണിപ്പാൽ റയത്തിൽ അവിടുത്തെ പോലീസ് റാൻഡമായി ഒരു ചെക്കിംഗ് ആക്കറാർ ആരോ ഈ യൂത്തോടെ ഐ എസ് യൂത്ത് ഉണ്ട് അവിടെ അപ്പൊ റാൻഡമായി ഒരു ചെക്കിംഗ് ഇങ്ങനെ ആറ് കിട്ടിയാടങ്ങളെ ചെക്കിംഗ് ആക്കറു തേടിപ്പോയിട്ട് ചെക്കിംഗ് എന്തായാലും ആറ് കിട്ടിയാടങ്ങളെ ഒബന്ധം ഒരു ചെക്കിംഗ് ആക്കാൻ അങ്ങനെ 150 സ്റ്റുഡൻസിന് അങ്ങനെ ചെക്കിംഗ് ആക്കിയാർ അങ്ങനെ സാമ്പിൾ എടുത്ത ആ 150 അങ്ങനെ വായിക്കാറ് എല്ലാം കൊടുത്തും ചെന്ന പൈസ അവരെ ലാബുകൾ കൊടുക്കും അത് 75 എന്നുണ്ട് സാമ്പിൾ എന്നുണ്ട് അങ്ങ് ലാബുക്ക് ടെസ്റ്റ് കൊടുത്താറ് അതിൽ ഒരു ഭയങ്കര ഒരു ഭയാനക റിപ്പോർട്ട് ഞങ്ങൾക്ക് നോക്കുക കിട്ടും 45 സാമ്പിൾ എന്നുണ്ട് അത് പോസിറ്റീവ് ഇനി 150 ആ 150 കൊടുത്തെങ്കിൽ അതിൽ എത്ര കിട്ടാത്ത ചൊല്ലത് സാധ്യല്ലേ അങ്ങനത്തൊരു അവസ്ഥ മണിപ്പാൽ ചൊല്ലും
4: ദൂരത്തരായാലും
3: മുട്ടമേ ഭാഗമുണ്ടേ അതും വേണ്ട ഞങ്ങൾ ഈ ജൂണിൽ ഞങ്ങളെ കഴിഞ്ഞ ജൂണിലു ഇന്റർനാഷണൽ ഡ്രഗ് അതൊരു വിരോധി ദിനായിട്ട് ആചരണ ആക്കുക ജൂണിലു അപ്പൊ ആ ടൈമിൽ ഞങ്ങളിവിടെ മൈക്കാലത്തെ പോലീസ് റംഗം എന്താക്കിയാറ് ഈ അങ്ങ് പിടിച്ച് ഡ്രഗ്സ് ഗാഞ്ച അഫീം ഹെറോയിൻ എല്ലാം എന്നുണ്ടാ അതിനെല്ലാം ഒന്ന് ഡെസ്ട്രോയ് ആക്കുക പ്രോഗ്രാമാക്കിയാറ് നിങ്ങൾക്ക് ഷോക്കോ കേട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ സുമാർ 600 kg എത്ര ഗാഞ്ച 200 gram എത്ര ഹെറോയിൻ അങ്ങനെ നാശാക്കി അവിടെ ഇത് നിങ്ങളെ കയ്യിൽ കിട്ടിയാൽ ഇനി കിട്ടാത്തത് എത്ര ഉണ്ട് അത് വേണ്ടി എത്ര രണ്ട് കൂട്ടി മൂന്ന് കൂട്ടി ഇങ്ങനെയുള്ളവണ്ട് ഇത്ര പിന്നെ ബിസിനസ് ആക്കുമ്പോൾ അങ്ങനെ അത് അങ്ങനെ ആ ബിസിനസ് സക്സസ് ആകും വേറെ വേറെ വേറെ വേറെ റൂട്ട് തേടിത്ത് നിങ്ങളെ ഉത്തര ബായിൽ നിങ്ങളെ മക്കളെ മുട്ടങ്ങ വന്നിട്ട് എത്തും ചെമ്മനാരം വേണ്ട നിങ്ങൾ ജാഗ്രതാക്കില്ലേ അത്രയും ഭയാനക്കായിട്ട് കയറി ഈ സിസ്റ്റം പിന്നെ ഇതിലൊരു വലിയൊരു ഇതിന്റെ പിന്നെ ഇപ്പൊ കുടിക്കരാർ நீங்கள் மனபண் நீங்கள் அதை கண்டுபிடிக்க. சிகரெட் வலிக்கிறார் நீங்கள் ஸ்மெல், ஆனால் அதில் பண்ண சாக்லேட் வந்து தின்னான் டைம் நீங்கள் பிடி வராது. காஞ்சாங்கனால எனக்கு மனமே இல்லை, அதை எடுத்து நீங்கள் பிடியாவில்லை. அங்கே எப்போ அதில் வயலண்ட் ஸ்டேஜுக்கு அதை எடுத்து எடுத்து எடுத்து 25 வருஷம் இங்கே நல்லா கழிஞ்சிட்டாம்போ அது கிட்டால் தப்பாங்க வயலண்ட் ஆகிறார். அப்போ இப்படி அவர் நீங்கள் நீங்கள் நமக்கு போயாருன்ட்டு அத்தனை பயான கட்டிக்கிற மாதக்க வசனம். இது கொண்டு நஷ்டம் இது எல்லாம் எல்லா நேரத்துலையும் நஷ்டமே. அங்கே ஜாபுக்கு போகல, அங்கே ஜாபுக்கு போயிடலன்ட்டு எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், சொசைட்டிலேயே அங்கே செப்பரேட் ஆகிறார், லீகல் இஷ்யூஸ் ஆகிற அங்கே கிரைமாக தொடங்குறார்.
4: ஆக்சுவலி எனக்கு இப்போ கூட கேக்குள்ள பிரச்சனை எந்திரிச்சிருந்தேங்க, இதுக்கு பலியாக உள்ளது வேற வேறு ரீசன் இருக்கும். ஃபேமிலி மேட்டர் கொண்டது கூட பலியாகிறங்க உள்ளாருன்ட்டு கொரிய வரதில் நோக்கவும் சாத்தியம் வரும். வேற எந்த ரீசன் இது ஒரு சமயம் பைசத்தை அசல் இதுக்கு பூந்துட்டுள்ளாரா அத்தவா கொரியாளுக்கு அது கொந்தும் அது ஆ ஒரு சட்டத்துக்கு பூந்துட்டுள்ளார் எந்திரன்ட்டு பிடித்து கெட்ட வேண்டியில்ல.
3: ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலும்
4: ஓகே
3: எனப்போய யூனிவர்சிட்டி இருங்க ಈ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಉಡುಪಿ ಕಾಸರಗೋಡು ಈ ಏರಿಯಾತ್ತೆ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಸ್ಕೂಲ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಮರೆಲ್ಲ ಬಿಲ್ಚಿಟ್ಟು ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಹಾಕ್ಯಾರ ಈ ಮಾದಕ ವ್ಯಸನತೆ ಎಂಗನೆ ಸ್ಕೂಲ್ಗೆಲ್ಲ ಎಂಟ್ರ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎಂಗನೆ ಬಂದುಂಟಿದೆ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್. ಅಪ್ಪ ಅವಡೆ ಅಪ್ಪತ್ತೆ SP ಆಯ್ತು ಇಂದ ಭೂಷಣ್ ಬೋರ್ಸ್ ಚೆಲ್ರಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೊಡುಕುರೆ ಪಾಕೆಟ್ ಮನಿ ಎಂದುಂಡ ಅದಿನಾಯ್ಟಿಗೆ ಇದ್ರ ಮೂಲಾಂಟ್ நீங்க பாவர் எங்க பாக்கெட் மணி கொடுக்கிறார் நீங்க அங்கே மேல நோக்கல என்று நிகழ்விக்கல அது கொண்டு தட்டிக்கிற ஒரு மாதக திரவிய அங்க ஸ்லோல அதுக்கு என்ட்ராவர் ஃபர்ஸ்ட் அங்க சிகரெட்டை பலிக்கிறோம் ஒரு மஜத்து கைத்து ஒரு கொஸ்டின் வரங்க இந்த மாதிரி சிகரெட்ல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் எல்லாரும் பலிக்கிறார் சிகரெட் நானும் பலிக்கிறேன் அது மெல்ல மெல்ல இருந்தாரு நீங்கள சிகரெட் தம்பாக்கு இருந்துண்டா தம்பாக்கு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நீங்க அதில் எடுத்துட்டு அதில் ஒழுங்கா காஞ்சமா இன்னொன்னா என்டர் ஆகுறது ஸ்லோலி நீங்கள் அதுக்கு டெவலப் ஆகிறார். முன்னேற்ற ஒரு ரிப்போர்ட் என்னங்களே ஜேவியர் காலேஜ் மும்பை ஒரு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிற அது சொல்றது இதே வருஷத்தை கீழ்றாங்க உண்டல்லே அங்க 80% அங்கே பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷன் 80% ஆள் மாதிரி ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆகிறாருன்ட்டு.
4: ஓகே
3: நமக்கு கொஞ்சம் என்னமல்ல எல்லாம் கெடுக்கிற மூளை எதுக்கிட்டேங்க மத்தியா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஆயம் போடும் நாங்கள் நிகா வச்சலன்ட்டு கண்டென்ட்டாங்க
4: வெள்ளி
3: மட்டத்தில் இது நீங்கள் ராஷ்ட்ரிய பத்ரத்துக்கும் ப்ராப்ளம் நீங்கள் எக்கனாமிக் குரோத்துக்கும் ப்ராப்ளம் எல்லாம் நீங்க நிம்மதி இல்லை நீங்க சமாஜத்தில் நிம்மதிக்கு சான்சஸ்ஸே இல்லை.
4: ஓகே அநேக மாஹித்திங்களை கூட தந்துட்டுள்ளாரு ஸ்ரோத்திரங்களே நீங்களும் கூட கோலாக்க நீங்கள்கிட்ட உள்ளங்கத்தக்கூடிய பிரச்சனைகளை கூட கண்டித்தமாயிட்டும் கேட்க நங்களொட்டிக்கு இண்டு சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் தக்ஷிண கன்னடா இதரே அத்தியட்சராயிட்டுள்ள தஃப்லீல் யூ இயலு நங்களொட்டி கொண்டு நீங்கள்ட்ட பிரச்சனை இந்த கரண்டை கண்டித்தமாயிட்டும் கேட்குறோம். 6364204949 இ ஒரு சங்கைக்கு நீங்கள் எந்த பிரச்சனை கேட்கான் சொன்னோம். ட்ரெஸ்ஸுக்கு ட்ரக்ஸுக்கு சம்மந்தப்பட்டது இ நஷாமுக்த கர்நாடகத்தை இவர் அபியானத்துக்கு சம்மந்தப்பட்டது மாதக்க வெசன அதில் முக்த அதில் தடுகட்டுக்கு பேனாயிட்டுள்ளங்கிறது எந்திரெல்லாம் இதாக்க தடுகட்டு உள்ள கிரமம் ஏதெல்லாம் எடுக்க எந்திராக்க நாங்கள் அவுத்திலும் கூட நாங்கள் மக்களே ஏது ரூபத்தில் ஜாகிரத வயசா இதில் எல்லாத்திற விஷயத்தில் கூட மாஹிதிங்களும் கூட தந்துட்டு ஒரு சிறிய ஒரு விராமத்தில் பின்ன பாட காரியக்கிரமம் இதுன்னு நடக்குது அதில் அத்தர்த்தோல் கேட்டோண்டிக்கு இது ரேடி சாரங் 107.8 FM இது ரங்கு ரங்கு ஜீவன
1: நியூ கேள்தா இருது துவனி முத்ரித பிரசார.

0: மாமல்ல மதிப்பு கொடுத்து வெளிப்பாடு பிஜிருந்து போயின்னே அத்தே சனி தேவரே தேவேதைகளா இஞ்சின கொஞ்சம் ஏ உர உண்டு நானக நரமானி ஆயின அஞ்சன எங்கு சதி கட்டி அந்த பேர சாத்தியா புண்டா பாட்டு அஞ்சன சவால் ஸ்வீகாரம் போய் பண்ண அஞ்சனா கொஞ்சி மனசுல தீர்மானம் எத்தொந்தே யானித்தே ஆண்டா தெய்வ சக்தி எப்போல மித்தே சனி தேவரின காரணி கதாதா அண்ணா மல்லாதி கதாதா பண்ண இத்தே இங்க அர்த்தா ஒன்று ஏப்பல யான பட்டினா ஒஞ்சி ஐத்த சிங்காரடு ஒஞ்சி கோரே ஒஞ்சி ஊன பத்தா இங்க கொத்தாவு அஞ்சு நாள் போய் நீ அஸ்தவியஸ்தா அது போது என்ன துஸ்தைத்த பூரா மாத்திரத்து கொஞ்சம் தரனே பிகிரி கட்டு வந்து எங்க கொத்திடல தரக்கிரும்பு வந்து மாத்திராத்து கொஞ்சம் ரீதி சயனதல நிதிரை பத்தியில காப்பு தாதா பொடிச்சு உகுரு துச்சுடி காலடு கீரை கீட்டு பாடுனி ஒட்டு தாதனா பிங்கிரி மல்ந்தது ஈத்தனையான மல்பந்து நினைச்ச சரியனு மல்பிலக்க எங்க கொத்தி சந்தனே அவந்து போடு ஏப்பல உந்துது நீர் பராயி நீ தான் பாஜாலு உந்து நீர் பரிய இந்த மாதா சனிபத்தி நாயன லட்சணா பண்ணு புரோஹித்தேரு அப்ப கண்ட சனி தேவரான பிரபாவனும் இத்தனை தோஜாது புடியரு அர்த்தாண்டு இன்னைக்கு தானே பிரி உண்டாது கேனோடத்தா ஆஜ பாண்டலா அது பரிணாமதாதான் தெரிதுப்புனகா அது கொஞ்சம் பரிகார தோஜாவனு ஏறு பண்ட வேதசாஸ்திரம் அத்தியானம் அழுத்தி நினைச்சல புரோஹித்தர் நக்கல் அக்கிலத்த சனிதேவரின் காரணி கைத்து அந்த பண்ணினி அக்கிரடனே கேனுக்கோ ஓ பிராமண உத்தமரே
1: அரசுடே
0: என்ன அவஸ்தேன துயர சுவாமி ஆஸ்தானோடு குல்லோடு இங்க மனத்தாப்புஜி அந்த புரோடு பிதடு வரோடு நர்த்தாப்புஜி லெக்க மனது ஒஞ்சி திங்கோலே கரிது போடு
1: அந்த
0: என்ன புடிதி கைத்தடை பத்தில்ல அல்ல தூரம் நூக்கொந்துள்ளே என்ன பால கண்டீரவே கைத்தடைக்கு பத்தில்ல தூவோடு இங்க ஆப்புஜி ஆயன தர்க்கு பத்தோடு ஆப்புஜி மந்திரி மகோதரனே மோன தோஜாவோடு ஆப்புஜி பிரஜாஜனக்குள்ள மோன துயர மனசாபுஜி சுவாமி ஈ ரீதி ஸ்திதி ஆவடு தாண்டாது சனிதேவன் காரணிக்க பரம சத்யா நீக்கு தானே பிரிஜி
1: உண்டே
0: தாதவும்
1: அரசு.

0: அரசுலகன் விஷயவந்துஜா
1: தாதா
0: விஷயவந்துஜா
1: விஷயவந்துஜா
0: என்ன என்ன குதிரைக்கு மகிமேண்ட அரசுல
1: மகிமேனா
0: மகிமே
1: ஓஹோ இந்த மகிமேப்பா
0: மகிமே வேண்டதாதே
1: தர்சனார் கூட
0: மகிமே வேண்டதாதே
1: மகிமேனா நல்ல அதிகேந்து
0: ஒஞ்சி ஈத்தி மித்தின் மீறுது அதி ஆதித்தினோ மகிமே
1: அஞ்சின அதிதாத உண்டா பண்ணிட்டு
0: என்ன குதிரைக்கு
1: ஓ
0: ஈரு ஒஞ்சி பெட்டு பாடியாரடா
1: பாடுந்தா
0: குதிரைக்கு அறுவோடு போடணும் நேரில் விடு போடணும்
1: சூரியலோக
0: நக்ஷத்திரலோக கிரகமண்டல பூர தூது நாகமண்டல சைத இருத்து போலி ஆத்து மகிமெத்தின குதிரை நைரேகு
1: ஆத்து மகிமெத்தின குருடு மகிமெத்தின குருடு
0: இரு இத்துண்டேரேக்கு பிரச்சனை என்ன
1: பரீட்சை போடத்தா
0: பரீட்சை போடு இரு பரீட்சை மல்த்தது இரு யானு பண்டின ஆத்மாத்த தூய இருந்தாண்ட இரு பிலப்பட்ட பொக்க குரல்
1: அந்த
0: இருவர போது தூலி இருவர வர முழுத்துடுது போல சவாரி
2: இத்தீச்சைக்கு பஜ்பே சனேஸ்வர தேவஸ்தானதல்லி நடேத ஸ்ரீ சனேஸ்வர மகாத்மே விக்ரமாதித்ய சரித்ரே ತುಳು ತಾಳಮದ್ದಳೆಯ ಮೂರನೇ ಕಂತು ಕೇಳಿದಿರಿ. ಇನ್ನು ಮುಂದಿನ ಕಂತು ನಾಳಿನ ಯಕ್ಷಗಾನದ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೇಳ್ತಾ ಇರಿ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ 107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM ರಂಗ ರಂಗದ ಬದುಕು ಇತ್ತೆ ತುಳು ಪ್ರಸಾರ.

0: यार अमृत सोमेश्वर रेडियो स्टार अंग केपल केंद्र संतोष पड़े
1: கண்டொடே பல தூப்பே நாளென்னு கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்தே தோதக ஒப்ப பாடின பத்தை இதன கலகல.

தேவேதனம் எப்படி மனசு மனமா போயிட்டு விட்டு விட்டு விட்டு சனி தேவே

மாத்திரில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.